ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

இந்திராண்யை சன்னஹநகம் சன்னஹநமிந்திராண்யா இந்திராண்யை சன்னஹநம் சன்னஹநம் பூஷா பூஷா சன்னஹநகம் சன்னஹநம் பூஷா சன்னஹநமிதி சம் நஹநம் பூஷா தே தே பூஷா பூஷா தே தே கிரந்திங் கிரந்திங் தே தே கிரந்திம் கிரந்திங் கிரத்னாது கிரத்னாது கிரந்திங் கிரந்திங் கிரத்னாது கிரத்னாது சச கிரத்னாது கிரத்னாது சஹ

ஓம் உபதிரவஹராகரமஹ ஓம் உபமன்யு மஹாமோஹ பஞ்சனாகரமஹ ஓம் உபஹிதாகரமஹ ஓம் உபஜீவ்யாகரமஹ ஓம் உபநிருத்ய பிரிய

கரமஹ ஓம் அங்களுப்தா கரமஹ ஓம் அங்கா கரமஹ ஓம் அங்குஷ்ட சிரசாலங்காநாத தர்பஹரா கரமஹ ஓம் அங்கிரசே நமஹ ஓம் மங்கஹாரிணே நமஹ ஓம் அந்தகாந்த

ஓம் கோடி சூரிய பிரகாசாக நமஹ. ஓம் கோடி மன்மத சௌந்தர்ய நிதாகே நமஹ. ஓம் கோடி சூரிய பிரதீகாசாக நமஹ. ஓம் கோடி கந்தர்ப்ப சங்காசாக நமஹ. ஓம் கடோராக நமஹ. ஓம் கடோராங்காக நமஹ. ஓம் கடோர ஜனதா.

நமஹ. ஓம் கனக கிரிசராசனாய நமஹ. ஓம் கனகாங்கதஹாராய நமஹ. ஓம் கனகலிங்காய நமஹ. ஓம் கனகமாலாதராய நமஹ. ஓம் கனிஷ்டாய நமஹ. ஓம் கனக மகா

ஓம் கர்ப்பூரகாந்தி தவளாக நமஹ, ஓம் கர்ணாக நமஹ, ஓம் கரஸ்புரத் கபால முக்த ரக்த விஷ்ணு பாலினே நமஹ, ஓம் கர்த்ரே நமஹ, ஓம் கரால பால பட்டிகா தகத் தகத் தகத் ஜ்வலத்தனம் ஜயாதுரீகிருத பிரச்சண்ட பஞ்சசாயகாக நமஹ, ஓம் கர்ம காலவிதே நமஹ, ஓம் கர்ம சர்வ பந்த விமோசனாக நமஹ.

ஓம்காரணத்ரயஹேதவே நமஹ. ஓம் காரணத்ரயஹேதவே நமஹ. ஓம் கார்யகோவிதாய நமஹ. ஓம் காரணாகமஜங்காய நமஹ. ஓம் காரணாகமபுக்திமுக்திஃபலதீக்ஷாத்ரயாத்மனே நமஹ. ஓம் காரணாகமஸ்ரோத்ராய நமஹ. ஓம் காருண்யநிதாயே நமஹ. ஓம் காரூணாம் விஸ்வகர்மணே நமஹ. ஓம் கார்ஷ்யநாசகாய நமஹ. ஓம் கார்யகாரணரூபாய நமஹ. ஓம் கிரீடினே நமஹ.

ஓம் கிரீடலேடி பாளேந்தவே நம. ஓம் கீர்த்திமதே நம. ஓம் கீர்த்திவர்தனாக நம. ஓம் கீர்த்திஸ்தம்பாக நம. ஓம் கீர்த்திஜாகராக நம. ஓம் கீர்த்திநாதாக நம. ஓம் குரவே நம. ஓம் குருகர்த்ரே நம. ஓம் குருவாசினே நம. ஓம் குருபூதாக நம. ஓம் குரங்கவிலசத்பாணி.

மருஷனாகடமஹ ஓம் கல்மஷரஹிதாகடமஹ ஓம் கலித்ருமஸ்தாகடமஹ ஓம் கல்பாகடமஹ ஓம் கல்யாணாச்சலகோதண்டகனத்கரதலாகடமஹ ஓம் கல்பாதகே நமஹ ஓம் கலாதராகடமஹ ஓம் கலாவிலாசகுசலாகடமஹ ஓம் கலாத்யக்ஷாகடமஹ.

கல்யாணாச்சல கோதண்ட காண்ட தோர்தண்ட மண்டிதாகரமஹா ஓம் கலாகாஷ்டாளவ மாத்ராத்மகாகரமஹா ஓம் கல்போதக நிபந்தனாகரமஹா.

காலாபிரகாந்தி கரளாங்கித கந்தராக நம. ஓம் காலயோகினே நம. ஓம் காலகண்டாக நம. ஓம் காலஜானினே நம. ஓம் காலபக்ஷாக நம. ஓம் காலாக நம. ஓம் காலகடங்கடாக நம. ஓம்.

ஓம் கிருஷ்ணா குஞ்சிதா மூர்த்தஜா கடமஹா, ஓம் கிருஷ்ணா ஜினோத்தரியா கடமஹா, ஓம் கிருஷ்ணாபிரதா கடமஹா, ஓம் கஸ்தூரி விலசத்பாலா கடமஹா, ஓம் கஸ்தூரி திலகா கடமஹா, ஓம் குசுமா மோதா கடமஹா, ஓம் குசுமாஷ்டகதரா.

நமஹ ஓம் கஜ சர்ம பரிதானாய நமஹ ஓம் கஜானன பிரியாய நமஹ ஓம் கஜாரூடாய நமஹ ஓம் கஜ சர்மினே நமஹ ஓம் கண்ட ஸ்புரத் புஜக குண்டல மண்டல.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.

ஆசாம் சமதன் பண்டிதேவைகளும் வித்வான் அத்தியன் காரிபே தீட்சதே அவாந்தரமே.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: अग्नेश्चार्षेय अग्निमूर्धादि वक्ककोत पाते पार्थे व्याया आपाम्रायिता से जिन्वाताये वो येड़ा
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
0: வைஸ்வமனசஞ்ச நித்வா ஹோ இனக்ஷ்யா வாயுஸ்பதாயே ஜோமந்த தாயமாஹே வாயம் சுவோ ஹாயே ராமக்னா ஓபூத்தோஹயே.
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: சோமசாமச்ச இமமோஷோ த்வமாஸ்மா கா சானிம் ஹோயகாய ஹோத்ர நவ்யா சா அக்னே ஹோயி தேவா ஹோ சுப்ராவோ சா ஓயிட.
3: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வசுரோச்சி சௌரிய வர்ச்சசிய சாமனி த்வே ஷன்னோ தேவே அபேஷ்டாயா ஷன்னோ புவா துபீதாயா ஷயோரபீ ஸ்ரவந்தோ நா ஔஹோவா ஓ பா ஹுவா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பிரஜாபதே நிதன காமம் ஆதிப்ரத்னே தசா ஜோதி பசியந்தி வாசாரா பாரோயாதி த்யதாயி திவி ஹோயி ஹோ ஔ ஹோ ஔ ஹோவா ஹாபுபா.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் spiritual music. In this you are about to listen Veda Mantram. The title is Siva Suprabhavam, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.

ாய நம பரார்த்தவத்தி வரதாய நம விவிக்தாய நம ஸ்ருதிசாகராய நம அனிர்விண்ணாய நம குணகிராஹிணே நம நிஷ்கலங்காய

0: நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் திருப்பெருந்துறை ஸ்துதி மஞ்சரி பிரசன்டட் பாய் திருப்பரங்குன்றம் கார்த்திகேய சிவம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: ஆவுடையார் கோயில் என வழங்கும் திருப்பெருந்துறை திருத்தலத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அன்னை யோகாம்பிகையை ரவுக்ஷாயனர் என்ற ரிஷி போற்றி வணங்கி இயற்றிய ஸ்தோத்திரம். ஓத்யத் பானு சஹஸ்ர கோடி விலசத்

ஆஜசனேய சுக்லயஜுர்வேத காண்ட சம்ஹிதாயாம் பிரதமோத்யாய ப்ராரப்யதே.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சாம வேதாய சாம வேத கௌசும சாகாயாம் ஊஹ கானம் தசராத்திர பர்வ பிரதமோ விம்சஹ ஆமஹீயவம்.